0: கரக்கடையில் ஒரு காகம் வாழ்ந்து இருப்பதை நான் பார்த்தேன். கடற்கரையில் ஒரு காகம் வாங்கி எடுப்பதை பார்த்துட்டேன்.
1: ஓகே கூல்.
2: நான் இங்கிருந்து எப்படி வீட்டை போடுறது?
3: அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
2: யாரு யாரு அது? நீங்க உண்மைக்குமே என்ன கூட்டு போறீங்களா?
3: ஓ, இந்த வழியாது வாங்கத்தான், நான் காட்டுறேன் உங்களுக்கு, பயப்படாதீங்க.
2: அது ரொம்ப நான்
4: Higher in 2008. His submission work is of Castle Eden Den on the outskirts of...
5: All of these things have led to higher costs for American families, so...
6: Le site réalisé par Frédéric Méjean. Armée de ces données scientifiques.
7: நாங்கள் இன்றைக்காக கேசாலாக்கா.